ஜதன் கருத்தரிசன்னாத்ர அப்ப பேக அநேக கண்ணை புஜ்ஜ கூடுபாவதற்க நெய் சஜ்ஜ ஷூட்டு சுனாஹி ஊப பயால மோக பியாபய மாயாஜால் அவர்கர் தூத சகலீஜம் டானே கோபெந்த பஜன் மெந்தில்லஹி மன ஹர்கா நாம் ஜப்துக் ஜாயே நானக புல்ல ச சுபாயே சார் பதார்த்த ஜேகோ மாங்க.

மனந்திருக்குதிரை எந்த ஆசனத்தியாகோ திரங்கசந்தனா கீது ஒரு மனமாங்க ஆபிஷோடு பேந்தி கரஹோ சாசங் அகன் சாகர் தரஹோ அர்த்தன்கே பரலிஹோ பண்டார் நானகர் பூரே நமஸ்கார் கேம குசல சகஜ ஆனா.

நமோ சர்வபகுணே நமோ சர்வரங்கே நமோ சர்வபங்கே நமோ கால காலே நமஸ்தஸ்தயாலே நமஸ்தங் வர்ணே நமஸ்தங் மரணே நமஸ்தங் ஜராரங் நமஸ்தங் கிருதாரங் நமோ சர்வதந்தே நமோஸ்தபந்தே நமஸ்தங் நிர்சாக்கே நமஸ்தங் நிர்வாக்கே நமஸ்தங் ரீமே நமஸ்தங் கிரீமே நமஸ்தங் நந்தே நமஸ்தங் மஹந்தே நமஸ்தஸ்தராகே நமஸ்தங் சுஹாகே நமோ சர்வசோகங்